அன்னடாங் சிங்டி சாங்க டாங் சிங்டி சாங்க டாங் சிங்டி சாங்க டாங் சிங்டி சாங்க டாங்

0: வருவது போல் இசை நம் இசை.
1: கிட்டம் கிடக்கு உதரகடத்தை கிட்டம் கிடக்கு உதரகடத்தை கிடக்கு தரகடத்தை தினதி தக்க